0: ஜானம்
1: ஆல் டைம் பெட் சிட் சாமி
2: தோரகான பேக்கேஜ் ப்ளஸ் எஸ்எல்டி மொபிடெல் ஃபைபர்.

0: ராட்டத்த வகக்கியன ரேடியோ
1: தப்பரே தப்பரே அப்டேட் பின் காலிக்க பத்தரின்ம விஸ்தர ஹோயான பே
2: சாஸ்தரே தன்னாயாய் சூஸ்தரே தன்னாயாய் எக்கம் தன்னக பிச்ச கண்ணவா
1: சைபர் ஜென் மே நெக்ஸ்ட் ஜென் நிகாய் சைபர் ஜென்
3: தன்ன ஆயிட கியன்னாய் நொதன்ன ஆயிட ஆன்னாய் செனசுராதா උදේ අඩට සම අනුග්‍රහය
4: කොටු කප කප ගහපු ගේම ඉවරයි අයියේ දවසේ වියදමට කියාපු ලක්ෂ දෙක හමාරක් දෙන රුපියල් 40 අලුත්ම සම්පත ආවෝ
5: SLT Mobitel Fiber එක ගෙදරම ෆිට කරන්න ඔක්කොම devices connect කරන්න gaming වලට low latency fast and stable unlimited තෝරගන්න package රසක් SLT Mobitel Fiber
6: ආවෝ

0: ராட்டத்தை வாங்க கியன ரேடியோ
1: பாய் வினாடியா தலிஸ் பாய்
2: லக்கண்ட பிரவர்த்தி சம்சாய தியேட்டர் பலாபுரத்து வந்த சம

0: வீட்டுல இன்னைக்கு ரொம்ப நேரம் போ பகலாமல்
1: ஆடம்பர என்னை பார்த்து சொன்னோ பலா மையாதிரி அகங்காரி
0: விசேகாரி නාට්‍ය පිටපත් රචකයා වගේම මේ නාට්‍ය දෙකෙන්ම ඔහු ඔබව හමුවනවා රංගන ශිල්පියෙක් වෙනුවෙන්.